நாடு அடலு வஞ்சி கூட பெற்றரா உன்ன நாடு தெளிவி கலிகி பொதுப்பு சேயரா லேனி நாடு அடலு

0: மச்சி
1: சூப்பர் மச்சி
0: தந்தாச்சி தந்தாச்சி எங்க வீட்டு தங்கத்திலே உன் கையில தந்தாச்சி
1: சூப்பர் மச்சி.